தான கிடத்த தான கிடத்த தரன்னு தரன்னு தரத்து பார்த்து பருத்து நெய் பருன்னு.